மாலஹாரி காரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கோபிகமாலஹாரி காரி மாயி மீர மனவிகாரி மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் Krishna Jai, Krishna Jai, Krishna Jai, Krishna Krishna Krishna Krishna Jai. Jai Krishna Jai, Krishna Jai, Krishna Jai, Krishna Krishna.

பிரம்ம தர்சனம் பாக்யம்பு படைய கோரி. பிரம்ம தரிசனம் பாக்யம்பு படைய கோரி. வெத்துக்க போதுர சட்டிக்கு வெறி மனசா, வெத்துக்க போயதுர சட்டிக்கு வெறி மனசா. அதையோ மீலோ நென்னுன்னதி வெத்துக்குமச்சட, இந்த கண்ணனு வேறெத்தி எருகபரத்து சாது சத்குண கண்யுளவு சபியுளாரா. தரிசன பாக்யம்பு படைய கோரீ.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுசரவண பவ சுப்பிரமணியம்.